0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்காம
2: மழையிலும் வெயிலும் கூட

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கிளி போல் நான் சும்மாவா சும்மாவா சும்மாவா

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

0: Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nithya.

0: Home FM presents Tamil Song of the Hour. Tamil Paattu Kekalama. Brought to you by Aru Ayurveda RS. Agathir Building, Alvankul, Parthubai.
1: Traffic update.
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
3: இப்போ டிராபிக் அப்டேட் நோக்குமோ. ஆன் 5B ஸ்ட்ரீட் இன் அல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 ஆ பாகத்து பம்பர் டு பம்பர் டிராபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது. ஆன் அல்நாதா ஷாஜா அரௌண்ட் E11 அல் இத்திஹாஸ் ஸ்ட்ரீட் ஆ பாகத்து ஹெவி டிராபிக் ரிப்போர்ட் செய்திருக்கிறது. D92 அல் வாசில் ஸ்ட்ரீட் இன் அல் சஃபா 1 ஆ பாகத்தும் ஹெவி டிராபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது.
1: டிராபிக் அப்டேட்
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Logathevidekkum ningalde sadharangal ethikku ABC Cargo yude back to home express services lude. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
4: Ningal kettondirikkunnathu Malayalida with Shiva.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: பாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வ

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.